ஹார்பின் எவர்னா கோயி கஹ நான்கே நேத்ரே அந்தசே சத்குரு மிலிய திவ் திருஷ்ட ஹோய் ஏ சிரவண ஹோ மேரே ஹோ சச்சே சுனனே நூ பட்டாய் சச்சே சுனனே நூ பட்டாயே சரீர் லாயே சுனோ சத் பாணி ஜித் சுனி மன் தன் ஹரியா ஹுவா